0: மெல்பர்ன்ஹி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசெட் ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சக்கலவித கலா நிமேவும் சஹ ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்தித சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: දවසේ ආරම්භක ගීත ලෙස තෝරාගත් මෙම ගීතය මහාචාර්ය සංගීත නිපුන් සනත් නන්දසිරි මහතා විසින් සංගීතවත් කොට ගායනා කර තිබෙනවා. ගීපද සුනිල් සරත් පෙරේරා.